0: சமுகமே.
1: ஓகே,
2: திவுல பிட்டியட்ட, அமுரு பிட்டியட்ட, நாவல பிட்டியட்ட, கல் பிட்டியட்ட. www.livefm.lk

0: பகலாவ சவசத்துனாய்
1: live fm.lk
2: sri lankie rhythmia vishwasisara live fm

0: வேளாவின் சவ சுத்துனாயி ஹத்தலிஹாய்
1: வேஹஸ் நிவன ரித்மய www.livefm.lk
2: Live FM.

0: நம்பிக்கை.
1: தன் விழாவு லங்கா விழாவின் ஹாரியட்டமர துலகாய்.
2: ஸ்ரீலாங்கிய ரித்மய விஸ்வே சிசாரா லைவ் எஃப்எம்
3: livefm.lk.